தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தத்துனு தத்த தரித தனத தனுத